சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருக்கு சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருக்கு சத்தரி சதல சஜ்ஜனு சஜனு சத்துமி சதிமி சத்தனு சரித சனத சனுத.